பிரிட்டிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த 13 காலனிகளாக இருந்தன. அந்த காலத்தில் மக்கள் பல்வேறு வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகளால் அதிருப்தி அடைந்திருந்தனர். அவர்கள் ஒரு அடிப்படை கேள்வி எழுப்பினர், எங்களை ஆளும் அரசாங்கத்தில் எங்களுக்கு குரல்

நான்காம் திகதி அன்று உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றான சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டது. அதில் இடம்பெற்ற வார்த்தைகள் உலகையே மாற்றின. அனைத்து மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர். இந்த சிந்தனை பின்னர் உலகம் முழுவதும் சுதந்திர இயக்கங்களும் மனித உரிமை போராட்டங்களுக்கும் ஊக்கமளித்தது. புரட்சி போரில் வெற்றி பெற்ற அமெரிக்கா புதிய சுதந்திர நாடாக உருவானது. அமெரிக்கா உருவான போது ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. ஒரு நாடு மக்களால் ஆளப்பட முடியுமா? அந்த காலத்தில் உலகின் பெரும்பாலான நாடுகள் மன்னர்களாலே ஆளப்பட்டன. ஆனால் அமெரிக்கா வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு, சட்டத்தின் ஆட்சி, கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம், சுதந்திரமான நீதித்துறை, அமெரிக்க அரசியலமைப்பு அரசாங்க அதிகாரங்களை மூன்று பிரிவுகளாக பகுத்தது. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. இந்த முறை பின்னர் உலகின் பல ஜனநாயக நாடுகளுக்கு முன்மாதிரியாக அமைந்தது. சுதந்திரம் பெற்ற அமெரிக்கா வேகமாக வளரத் தொடங்கியது. கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரை நாடு விரிந்தது. புதிய நகரங்கள் உருவாகின. ரயில் பாதைகள் நாட்டை இணைத்தன. தொழில்துறை புரட்சி வளர்ச்சியை வேகப்படுத்தியது. ஆனால் இந்த வளர்ச்சிக்கு ஒரு விலை இருந்தது. பூர்வீக அமெரிக்க மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அடிமைத்தனம் நாட்டின் மிகப்பெரிய முரண்பாடாக இருந்தது. இந்த முரண்பாடுகள் பின்னர் நாட்டை அதன் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளின. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களுக்கு இடையிலான பதற்றம் உள்நாட்டு போரில் முடிந்தது. அடிமைத்தனம் அதன் முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்தது. 4 ஆண்டுகள் நீடித்த இந்த போர் நூற்றுக்கணக்கான உயிர்களை காவு கொண்டது. அதன் விளைவாக அடிமைத்தனம் சட்ட ரீதியாக முடிவுக்கு வந்தது. நாடு மீண்டும் ஒன்றுபட்டது. இது அமெரிக்க வரலாற்றில் புதியதோர் அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்கா உலகின் முக்கிய தொழில்துறை சக்திகளில் ஒன்றாக மாறியது. 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் இந்த 2 போர்களின் முடிவில் அமெரிக்கா உலகின் முக்கிய பொருளாதார மற்றும் இராணுவ சக்தியாக உருவெடுத்தது. 1945க்கு பிறகு உலக வங்கி, சர்வதேச நாண நிதியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் அமெரிக்கா முக்கிய பங்காற்றியது. இன்று உலகின் மிக பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக அது திகழ்கின்றது. அமெரிக்காவின் மிகப்பெரிய தாக்கம் அதன் கண்டுபிடிப்புகள். விமானம். ரைட் சகோதரர்களான ஒவிலி ரைட் மற்றும் வில்பர் ரைட் மனிதனின் முதல் வெற்றிகரமான இயந்திர விமான பறப்பை நிகழ்த்தினர். இணையம். இன்று உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் இணையத்தின் அடித்தள தொழில்நுட்பங்கள் அமெரிக்க ஆராய்ச்சி திட்டங்களில் உருவாக்கப்பட்டன. கணினி புரட்சி. ஆப்பிள், மைக்ரோசாப்ட் மற்றும் இன்டெல் போன்ற நிறுவனங்கள் டிஜிட்டல் உலகின் அடித்தளத்தை அமைத்தன. GPS. உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் வழிகாட்டி தொழில்நுட்பமான GPS அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது. விண்வெளி. 1969ஆம் ஆண்டு அப்போலோ 11 பயணத்தின் மூலம் மனிதன் முதன் முறையாக நிலவில் காலடி எடுத்து வைத்தான். அது ஒரு அமெரிக்க சாதனை மட்டுமல்ல, அது மனித குலத்தின் சாதனையாகவும் கணிப்பிடப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் புதியதோர் புயற்சி தொடங்கியது. டிஜிட்டல் புரட்சி. கலிபோர்னியாவின் சிலிக்கன் பள்ளத்தாக்கு உலகின் தொழில்நுட்ப மையமாக மாறியது. அங்கிருந்து உருவான நிறுவனங்கள் தான் ஆப்பிள், மைக்ரோசாப்ட், கூகுள், அமேசன், மெட்டா, டெஸ்லா. இன்று உலக மக்கள் தினமும் பயன்படுத்தும் பல தொழில்நுட்பங்கள் அங்கிருந்தே வந்தவை. அமெரிக்காவின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று அதன் மக்கள். உலகின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் அங்கு குடியேறினர். விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர், அவர்கள் தங்களது கனவுகளையும் திறமைகளையும் கொண்டு வந்தனர். இந்த பல்வகமையே அமெரிக்காவின் வலிமையாக மாறியது. அமெரிக்காவின் வரலாறு வெற்றிகளால் மட்டும் நிரம்பியதல்ல. அடிமைத்தனம், இனவெறி, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், போர், அரசியல் பிரிவினைகள் இவை அனைத்தும் அதன் வரலாற்றின் பகுதிகளாகும். ஒரு நாட்டின் உண்மையான வலிமை அதன் குறைகளை ஒப்புக்கொண்டு முன்னேறுவதில்தான் உள்ளது. 250 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய ஒரு கனவு இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக மற்றும் பொருளாதார சக்திகளில் ஒன்றாக வளர்ந்திருந்தது. அமெரிக்காவின் வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றது. சுதந்திரம், ஜனநாயகம், புதுமை, கல்வி மற்றும் கடின உழைப்பு இவை ஒரு நாட்டை மட்டுமல்ல உலகையே மாற்றக்கூடிய சக்திகள். 1776 முதல் 2026 வரை 250 ஆண்டுகள். இது ஒரு நாட்டின் வரலாறு மட்டுமல்ல, இது சுதந்திரத்தின் சக்தி.
மனித முன்னேற்றத்தின் பயணம், எதிர்காலத்தை உருவாக்கிய கெனவு.

கதை இந்த கனவுகளின் கதையின் ஊடாகத்தான் இன்று இனால் அமெரிக்க மண்ணில் இருந்து உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி முடிசூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுதந்திரத்தையும் இந்த வரலாற்றையும் எமக்கு தந்த அமெரிக்காவிற்கு எங்கள் நன்றி கலந்த பாராட்டுக்கள். வாழ்க சுதந்திரம், வாழ்க மனித முன்னேற்றம். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: she is an angel, a peahen, or a beautifully adorned lady.
1: யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்.
2: பார்த்தால் குனிவாள், பாராத போது மெல்ல சிரிப்பாள்.
0: When her lover looks at her, she droops her head down. But when he turns away, she looks at him and smiles to herself. Love is around.
1: குறிக்கொண்டு நோக்காமையல்லால் ஒரு கண் சிறக்கணித்தாள் போல நகும்.
2: நேராக பார்க்காது கடைக்கண்ணால் புன்னகைப்பாள்.
0: He glances at him and smiles softly. Yes, he is ready for love.
1: அசையீர்க்கு உண்டாண்டோர் ஏயறியான் நோக்க பசையினள் பையனகும்.
2: நான் பார்க்க அவள் புன்னகைத்தல் அழகு.
0: Great is the charm of my slender maiden when she gently responds to my loving gaze with a smile.
1: ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள.
2: அயலார் போன்று பொதுவாக பார்த்தல் காதலர் இயல்பு.
0: Pretending is, after all, one of the characteristics of lovers. One such behavior is glancing at each other as strangers in a public place.
1: கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல.
2: கண்ணோடு கண் நோக்க பேச்சு எதற்கு?
0: When lovers communicate intensely through their eyes, words become irrelevant.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா.

0: பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. அஹா ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. அஹா கூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: அடி, தமிழோட திருமகளே, எங்கள் அம்மாவோட மருமகளே, என்னாடி நினச்சிக்கிட்டு இருக்க? லவ் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ணுற மாதிரி பேசுவீங்களா? இப்போது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலை, எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டால் விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா ஒன்னுடையா?
1: தண்ணிய போட்டுட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் குஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: என்ன பூட்டி கிடந்த கடையில ஒரே பூவா தொங்குது, பாய்லர் எல்லாம் பளபளன்னு இருக்கு, என்ன விஷயம்?
2: பூசா ஒட்டை கடத்த வந்திருக்கானே,
1: நம்மள கேக்காமையா?
3: உள்ளிருக்காரன் கேட்டிருப்பானே, பாட்டி வெளியிருக்காரன்,
1: யாரா இருந்தாலும் கேட்கணுமா கேட்கணுமா இல்லையா? டஸ்ட் வேடா அவனுக்கு.
2: ஏப்பா அண்ணனுக்கு சாங்கா வரட்டியும், எங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்ஸ்பெக்டர் ஆதாட்டியும் போடு, எல்லாம் சாங்கா இருக்கணும்.
4: சாங்கா டோக்கன், டோக்கன் வாங்க போ.
2: வாடா அண்ணே, டோக்கன் கேட்கானே.
1: எது டோக்கனா? டேய் என்னடா கேட்ட?
4: டோக்கன் கேட்டேன்.
1: டோக்கன் என்கிட்ட கேட்டியா?
4: ஆமா.
1: டேய் இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா?
4: பேர்லாம் எனக்கு தெரியாது.
1: பேர் கூட தெரியாமா? அது கூட தெரியாம என்ன மானா வைக்கிறாக்கா தெரியாது.
5: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு

ஏற்றி பாரு விளக்கு எரிய மறுக்குமா? பொழுது போனா மன்னத மனசு மத்தான் கொட்டுது. தண்ணி தவிக்குது தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி.

0: தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு.
1: ஆள்பவனுக்கு தேவை சோர்வின்மை, கல்வி, துணிவு.
2: Ever alert, learned and brave. These are the triple enduring qualities of a distinguished leader.
0: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.
1: ஆக்குதல், திரட்டுதல், காத்தல், பகிர்தலே அரசனின் வல்லமை.
2: Generation, consolidation and protection of wealth, along with the equitable distribution of that wealth, these are the skills of a strong ruler.
0: காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம்.
1: எளிமையும் கனிவும் கொண்ட மன்னனின் நாட்டை உலகம் புகழும்.
2: The world will praise the land that has a king who is simple, accessible and kind.
0: முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்.
1: நீதியும் பாதுகாப்பும் தரும் மன்னனே மக்களின் இறைவன்.
2: A just king who protects his people will be hailed as God.

கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: இருக்காங்களா? ஆளுக்கு 50 ரூபாய், கோணார்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 புரிய கம்பெனிக்கு 50.
1: ஏ பட்டி தரேன், என்ன 50 ரூபாய் தரேன், நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் வந்தனா கொலுசு நகரோட வருவேன்.
2: என்னடா அது தண்ணி ஊத்துறானே சரி போயிட்டு வர வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும்
0: ஏய் தர்பத்துக்கு கடை தண்ணி ஊத்துறானே, கடை இருக்காது மாப்பிளே. என்ன உள்ளங்க இறக்கிது, எவனும் வரானா பாரு.
3: அண்ணே சைக்கிள் தாண்டி போயிட்டு வரானே.
0: ரைட்டு தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா, பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க.
4: ஆர்னி,
0: என்னடா டோக்கன் கடை ஆர்னி ஊர்னிங்கிறாரு. தம்பி, நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கேத்துறீங்க, நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கேத்துறேன்.
3: அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி நிப்பாட்டணும், அண்ணன் தான் டோக்கன்
0: போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்க போயிட்டு இருந்தா எப்படி டோக்கனை போடியா?
4: போட்டா
0: என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற?
4: அடிச்சிருவேண்டா, 100000 போடல.
0: 100000 போடாட்டி என்ன,
4: நீ பாட்டுக்கு பொசுக்கு வேட்டி உருட்டு ஓடி போயிட்டனா?
0: நான் கூட தான் 100000 பயந்துட்டா தெரியுது.
4: நீ ஒரு மானம் கட்ட ஈத்தர போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மானம் உள்ளவன்டா.
0: இங்க பாரு, அண்ணனுக்கு மானம் இருக்காடா.
1: அப்ப நமக்கு
0: அப்ப மரியாதை 100 ரூபாய் கொடு.
4: ஏய் தர முடியாது, போடா.
0: நீ ஊரே கேக்குறே.
4: பெட்டி பெட்டி பெட்டி விடு.
0: நீ மானம் உள்ளவன், நான் மானம் இல்லாதவன், குடுக்காத.
4: டேய் பெட்டி பெட்டி பெட்டி
0: பெட்டி விடு. அங்க சரி கேட்டு 100 ரூபாய் குடியா. 100 ரூபாய் குடு.
4: அவர் மடப்பைய உங்கிட்ட போய்
0: போடா. சுத்தி விட்டாலும் சூட்டா இருப்போம்டா சுருட்டு.
4: ஐயோ
0: என்னடா,
3: வேட்டி உருவி
0: போயிட்டானே. ஐயோ டேய், உங்க வேட்டி ஏதாச்சும் ஒண்ணு குடுக்கலாம்.
3: நாங்களும் கோமணம் கட்டலாம்.
0: சரி விடுங்க, பிறந்த ஊர்ல பிறந்த மணி தெரிஞ்சா என்ன வைக்க, பழக்கப்பட்டதானே. எதுக்கு நாய் ரவுண்ட் பண்ணாம பாத்துங்கடா.
3: நாங்க போவோம். அப்படியே போற வழியில ஹோட்டல் சாப்பிட்டு
0: போயிருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான், வா.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு.
1: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
2: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
0: உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு.
1: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
2: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
0: எனை மாட்சித்தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்.
1: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
2: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
0: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு.
1: பிறரை நாடாது தன்வளம் உடையதே நாடு.
2: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
0: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
1: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
2: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: எல்லாரும் இங்க வாங்க. டேய் குட்டாஜி வாடா இங்க. ஏய் வளப்பா நீ வாங்க. வாங்கடா, உங்களுக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? டேய் அந்த சுத்தில வந்து கொடு. நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்து வைக்க போங்க. டேய் நில்லுங்கடா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற?
3: நீங்க தானே பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க.
2: ஏய் இதுவரைக்கும் உடச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்ச முத டெட் பாடி நீ தாண்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணியில புடுங்க போ.
3: தேவையுள்ளானு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. டேய் நீ எங்க போறீங்க?
3: ஆணி புடுங்க.
2: ஆணிய புடுங்க வேணாம், வாங்கடா. நீங்க
3: நீங்க தான ஆணிய புடுங்க வேணாம்.
2: ஆணி புடுங்க வேணாம் அவங்க சொன்னேன். உன்ன சொல்லலாம், போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. நீ வாங்க, நீ உள்ள போ. என்ன செவருக்கு வலிக்கும்? ஏமா தொடரா, பரதேசி பரதேசி கர்ம கர்ம.
1: அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

0: Abre, abre.
1: ஏறிச்சு சாமே.

நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

இப்படி ஜோடு.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில் மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

Rosa Mona Lisa, Netica, Saure, Masa.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மீண்டும் பாவையர் உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது பீன்ஸ் வரை, அல்லாட்டி எங்களோட முறையில் சுண்டலன்னு சொல்லுவாங்க. அது பீன்ஸ் வரை. அது வந்து நீங்கள் இந்த பீன்ஸ் வரையன்று சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அவரைக்காயிலையும் இதே மெதடில் செய்யலாம், பயத்தங்காயை வச்சும் இதே மெதடில் செய்யலாம். அட் இந்த ஃப்ளட் பீன்ஸ், எந்த விதமான பீன்ஸுக்கும் இது வந்து நல்ல ஒரு டேஸ்டான வர வைக்கலாம். இந்த ஒரே ரெசிபி தான், எல்லாத்துக்கும் ஒரே ரெசிபி. இது எப்படி செய்கிறேன்னு தேவையான பொருட்களையும் நாங்கள் பார்ப்போம். பீன்ஸ் அல்லது அவரைக்காயோ அல்லது பயத்தங்காயோ எதுவோ அரை ராத்தல், அதில் வந்து முக்காராத்தல் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். தேங்காய்ப்பூ அரைக்கப், அரைக்கப் தேங்காய்ப்பூ. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ். செத்தல் மிளகாய் 3 அல்லது 4. கடுகு 1/2 டீஸ்பூன். சீரகம் 1/2 டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். மஞ்சள் 1/2 டீஸ்பூன். உப்பு சுவைக்கேற்ப. தேங்காய் எண்ணெய் கட்டாயம். தேங்காய் எண்ணெயில் வர வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வாசமும் டேஸ்ட்டும் இருக்கும், நல்லா இருக்கும். மற்ற உள்ளி 2 பல், இன்னும் ஒன்றுக்கா இன்னும் ஒரு தடவை கடுகு 1/2 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன். இந்த 2 கடுகையும் சின்ன சீரகத்தையும் நீங்கள் திரும்ப ஒண்டா போட்டு இடித்து பவுடர் ஆக்கி வச்சுக்கொள்ளுங்க. அங்கே தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சொல்லியிருக்கிறேன். இது வந்து பவுடர் ஆக்கி போடுறதுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பீன்ஸோ அவரைக்காயோ பயத்தங்காயோ எடுத்து அடியையும் தலப்பையும் நுள்ளிட்டு அந்த நாரை, சைடில் இருக்கிற நாரை மெதுவாக கத்தியால் எடுத்துங்க. எடுத்து போட்டு வடிவாக கழுவுங்க. கழுவிட்டு அதை சின்ன சின்ன சின்னதாக அரியுங்க. வடிவாக எல்லாம் ஒரே அளவில் வெட்டுங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வெட்டாமல் கூடுமான வரையில் எல்லாத்தையும் ஒரே அளவில் வெட்டுங்க. ஒரு அடிக்கு போட்டு ஒரு 8-10 கையில் பிடிச்சி அடுக்கிறீங்கண்டா வடிவாக வெட்டலாம். கட்டிங் போர்டில் வச்சு நைஸாக நீங்கள் வெட்டி எடுக்கலாம் ஈஸியாக. இப்போ நீங்கள் தேங்காய் பூவை, தேங்காய் பூவுக்குள்ளே இந்த இடித்து வச்ச சின்ன சீரகமும் கடுகையும் போட்டு மஞ்சளும் போட்டு பிரட்டி நல்லா கையால் அதை நல்லா பிரட்டி வையுங்க. பிரட்டி வச்சுட்டு இப்போ வர வைக்க போகிற சட்டி ஒன்று எடுங்க. ஆனால் ஒரு நான் ஸ்டிக்காக இருந்தால் நல்லா இருக்கும், அல்லது ஒட்டாமல் இருக்கிற சட்டி மண் சட்டிகளும் நல்லா. அதுக்குள்ள சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சு சட்டி சூடானதும் எண்ணெயை விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும், கொதிக்க வேண்டாம், நல்லா சூடானதும் நீங்கள் அதுக்குள்ள கருவேப்பிலையும் சின்ன சிறக இந்த கடுகையும் சின்ன சிறகத்தையும் உளுத்தம்பருப்பையும் அந்த கடுகை போடுங்கோ. கடுகை போட்டு கடுகு வெடிக்க தொடங்கின உடனே சின்ன சீரகம் போட்டு உளுத்தம்பருப்பையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்கோ. அப்போ அந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் டர்ன் கோல்டன் ப்ரௌனாக வர தொடங்கும். அந்த நேரம் சித்த மிளகாயை போடுங்கோ. சித்த மிளகாயும் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அப்போ நல்ல அந்த சித்த மிளகாயில் வாசம் வரும். அந்த நேரம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயத்தை வதக்குங்க அதோட சேர்த்து நல்லா வதங்கி வரக்கல. வெங்காயம் வந்து ஆக கூடுதலான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வேணுமெண்ட் அவசியம் இல்லை. என்னென்னா வரைக்கு அரை வதங்கல் இருந்தாலே நல்ல டேஸ்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளியை போடுங்க. உள்ளியும் போட்டு நல்லா அதோட கொஞ்சம் வதங்க விடுங்க. நல்லா உள்ளியை தட்டி போட்டு போடுங்க. நல்லா தட்டிட்டு ஃபைனாக தட்டிட்டு சொப்பண்ணிட்டு போடுங்க. அப்போ அதுக்குள்ள வதங்கிடும், அவிஞ்சிரும் அது. அதுக்கு பிறகு இந்த பீன்ஸை கொட்டுங்க. பீன்ஸை கொட்டின கையோடையே உப்பையும் போடுங்க. உப்பையும் போட்டுட்டு ஒரு மெல்லிய நெருப்பில், ஆக மெல்லு சாமியில் ஒரு மீடியம் ஹையில் வச்சு அந்த அடி பிடிக்காமல் கைவிடாமல் அதை கொஞ்சம் கிளறி கொண்டு இருங்கோ. என்னென்னா அந்த உப்பை சேர்த்த உடனே பயத்தங்காயோ பீன்ஸோ அவரை கையில் இருக்கிற தண்ணி வெளியேற தொடங்கும். அந்த அதுலேயே இந்த பீன்ஸ் வந்து அவிஞ்சிடும். நீங்கள் உங்களுக்கு அவியலைன்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆயிடுச்சுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு கைப்பிடி தண்ணி எடுத்து தெளித்து தெளித்து கொஞ்சமாக தெளித்து தெளித்து நீங்கள் அவியும் வரைக்கும் பார்க்கலாம். இந்த சில நேரம் ஃப்ளேமை நாங்கள் கூட வச்சிட்டோம்னு சொன்னால், கையில் வச்சிட்டோம்னு சொன்னால் தண்ணி டக்குன்னு வத்திரும், காய் அவியாது, நீங்கள் அவிஞ்சிரும். இது என்ன சின்ன சின்னதாக விடுறபடியா டக்குன்னு இந்த இந்த எண்ணெய் உப்புலேயுமே வதங்கிரும். அது காணாட்டிக்கு உங்களுக்கு மைண்டுக்கு அது இன்னும் அவியலாமன்று இருந்தால் மட்டும் கொஞ்சம் தண்ணி விடுங்கோ. அதுக்கு பிறகு நல்லா அவிஞ்சிட்டேன்னு பாருங்கோ. இதை அவிஞ்சிட்டேன்னு சொன்ன பிறகு இந்த தேங்காய் பூவை அதுக்குள்ளே கொட்டுங்கோ. கொட்டிட்டு நல்லா கிளறுங்கோ. வடிவாக பயத்தங்காயோட வடிவாக சேர வரைக்கும் கிளறுங்கோ. இந்த தேங்காய் பூவை நீங்கள் பேக்கெட்டில் கடையில் வாங்கினீங்கன்னா பெரிய பெரிய திவலையாக இருக்கும், பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். அதை போட்டு நீங்கள் வர வச்சிங்கன்னா அது நல்லாவும் இருக்காது, கறியோட ஒட்டு காய்களோட ஒட்டவும் மாட்டுது, அது ஏதோ தனித்தனியாக கிடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் திருவைக்கிலையும் பெருசு பெருசாக திருவினாலும் அப்படி இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், பிளண்டரில் போட்டு ஒரே ஒரு சுத்து, ஒரு சுத்து அல்லது ரெண்டு சுத்து சுத்தினீங்கனாலே காணும், அது நல்ல குறுநலாக வந்துடும், சின்ன சின்னதாக வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வரைக்கில் போட்டிங்கன்னா அந்த காயலோட ஒட்டி நல்லா டேஸ்டாக வரும். அது எல்லா காயோடையும் பிறண்டா பிறகு கருவேப்பிலையை கிள்ளியோ இருக்கா போடுங்க, போட்டுட்டு மூடி விடுங்கோ. மூடி போட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வர பயத்தங்காய் வர நல்ல வாசத்தோட கமகமக்க ரெடியாக இருக்கும். இந்த கடுகும் சீரகமும் ஏன் தேங்காய் பூவோட போடணுன்னா, நல்ல தேங்காய் பூவோட கூடைக்குள்ளே நாங்கள் பிசைஞ்சோம்னா எல்லா பக்கமும் பட்டிருக்கோம். நாங்கள் தூளாக அப்படியே தூவைக்குள்ள சில நேரம் எல்லா பக்கமும் படாது, ஒரு இடத்துலையே சில வளர்த்துட்டு நின்றுடும். அதுக்கு தான் அதை பிரட்டிட்டு போடுறது. ஆனால் நல்ல வாசமாக இருக்கும், சாப்பிட சாப்பிட சாப்பிட சொல்ல அந்த மாதிரி இருக்கும். நல்ல வெள்ள சோறுக்கு மீன் குழம்போ இறைச்சிக்கோ எதுக்கோ நல்லா இருக்கும். இது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு கறியில் கறி வகையில் இது முதலாவது இடம். ஏன்னா அந்த பயத்தங்காய் அவரைக்காய் பீன்ஸ் வரையண்டா அவ்வளவு விரும்பி சாப்பிடுவேன். சும்மாவே சாப்பிடலாம், அது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கோ. உங்கள் அபிப்பிராயங்கள் வரவேற்கப்படுது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் பீன்ஸ் வரை செய்முறை பற்றி உங்களுடன் அளவிலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானிலையுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வெண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க மண்ணில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் www.americantamilradio.com என்ற இணையதளத்தினூடாகவோ தர இறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி, யூடியூப் மற்றும் முகநூல் ஆகியவற்றினூடாக அமெரிக்க மண்ணிலிருந்து 24 மணி நேரம் இடைவிடாது தமிழ் முழக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: நெல் வணக்கம். இந்த வாரம் இடம்பெற்ற உலகின் முக்கிய செய்திகள் இதோ உங்களுக்காக. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் வாயிலாக உலக அரசியலில் புதிய கூட்டணிகள், காசாவில் அமைதிக்கான புதிய முயற்சி, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம், சீனாவை தாக்கிய சக்தி வாய்ந்த புயல், தாய்வானின் அதிகரிக்கும் பாதுகாப்பு செலவு, வங்கதேசத்தின் முதலாளர் பிரதமர் ஷேக் ஹசீனாவை சுற்றியுள்ள புதிய சர்ச்சை, அத்தோடு அமெரிக்க கால்பந்து அணியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த வார உலகின் முக்கிய செய்திகளை இனி பார்க்கலாம். காசாவில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய அமெரிக்க முயற்சியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்துள்ள புதிய 15 அம்ச திட்டம் ஹமாஸ் ஆயுதங்களை கையொடுவதற்கும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் படிப்படியாக காசாவிலிருந்து வெளியேறுவதற்கும் வழிவகுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் ஒரு பகுதியாக காசாவை நிர்வகிக்க புதிய பலஸ்தீனியன் டெக்னோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் பாதுகாப்புக்காக இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் போர்ஸ் என்ற திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் இங்கேதான் முக்கியமான பிரச்சினை. ஹமாஸ் திட்டத்தின் அடிப்படையை ஏற்றுக்கொண்டதாக கூறுகின்றது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதை ஏற்க மறுத்துள்ளார். அவரது நிலைப்பாடு தெளிவானது. ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கைவிடும் வரை இஸ்ரேல் படைகள் பின்வாங்காது. இதனால் அமைதிக்கான பாதை திறக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது மீண்டும் ஒரு புதிய முட்டுக்கட்டை உருவாகியே இருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒரு போரை முடிப்பது போரை தொடங்குவதை விட சில நேரங்களில் மிகவும் கடினமானது. மத்திய கிழக்கில் இன்னும் ஒரு முக்கியமான மாற்றம். சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதற்கு மெகா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக மூன்று நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டில் மீது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மூன்று நாடுகள் மீதான தாக்குதலாக கருதப்படும். துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹலீன் ஃபைடன் இந்த ஏற்பாட்டை நேட்டோவில் ஆர்டிகல் 5 தொழில்நுட்ப ரீதியாக ஒப்பிடலாம் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த கூட்டணி குறிப்பாக ஈரானுக்கு எதிரானது அல்ல என்றும் துருக்கி தெரிவித்திருக்கின்றது. எதிர்காலத்தில் எகிப்த் உள்ளிட்ட பிற நாடுகளும் இந்த அமைப்பில் இணையக்கூடும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய இடமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தற்பொழுது மீண்டும் மக்களின் கவனத்துக்கு வந்திருக்கின்றது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிசக்தி கடல்வழிகளில் ஒன்றாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கின்றது. ஈரான் அமெரிக்க மோதலின் பின்னணியில் இந்த கடல்வழியின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து குறித்து தொடர்ந்து பதற்றம் நிலவுகின்றது. ஈரான் தனது நிலைப்பாடுகளை முன்வைக்கின்றது, அமெரிக்காவும் தனது நிபந்தனைகளை முன்வைக்கின்றது. இதற்கிடையில் உலக நாடுகள் ஒரு விடயத்தை உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றது. ஹார்மஸ் வழியாக எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? இதுதான் உலக நாடுகளின் கேள்வியாக இருக்கின்றது. சீனாவை தாக்கிய டைஃபோன் டால்பின் என்ற சக்தி வாய்ந்த புயல் ஜென்பிங் மாகாணத்தை தாக்கியிருக்கின்றது. சுமார் 151 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு காற்று வீசியிருக்கின்றது. 1 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். தாய்வானின் பாதுகாப்பு செலவு மீண்டும் அதிகரிக்கின்றது. தாய்வான் தனது 2027 ஆண்டுக்கான பாதுகாப்பு செலவை 16% அதிகரித்திருக்கின்றது. மொத்த பாதுகாப்பு செலவு முதன்முறையாக 1 டிரில்லியன் தாய்வானிய டாலராக வந்திருக்கின்றது. தற்பொழுது சீனாவிடமிருந்து அதிகரித்து வரும் ராணுவம் மற்றும் அரசியல் அழுத்தம் காரணமாக தாய்வான் தனது ராணுவத்தை நவீனப்படுத்துவதிலும் உள்நாட்டு சபரின் உள்ளிட்ட பாதுகாப்பு திட்டங்களிலும் கவனம் செலுத்துகின்றது. வங்கதேச அரசியலிலும் பதற்றம் தொடர்கின்றது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருந்து ஒரு இனிய வழியினூடாக தன் கருத்துக்களை முன்வைக்க திட்டமிட்டிருக்கின்றார். அவரது அரசியல் பேச்சுக்களை ஒளிபரப்பவோ வெளியிடவோ வேண்டாம் என்று வங்கதேச ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றனர். ஷேக் ஹசீனா 2024 ஆண்டு மாணவர் போராட்டங்களுக்கு பிறகு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். அமெரிக்க கால்பந்து ரசிகர்களுக்கு முக்கியமான அறிவிப்பாக மொரிசோ பொச்சினோ என்ற அமெரிக்க ஆண்கள் தேசிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியினராக 2030 வரை தொடர இருக்கின்றார். 2026 உலக கோப்பையில் அமெரிக்க அணி தனது குரூப்பில் முதலிடம் பிடித்திருந்தது. ரவுண்ட் 32 பொஸ்னியாவை வீழ்த்தியது. ஆனால் தொடர் சுற்றில் பெல்ஜியம் அணியிடம் 4-1 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. இப்பொழுது பொச்சினோவில் இலக்கு தெளிவாக இருக்கின்றது. 2030 உலக கிண்ணத்தில் அமெரிக்காவின் கால்பந்து வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. சரி நேர்களை, இது இந்த வாரத்துக்குரிய உலகின் முக்கிய தகவல்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும்
1: அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண். இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது முதல் டீ கடை சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். மெட்ரோபோல் அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. திங்கள் முதல் வெள்ளி வரை வார நாட்களில் பசிபிக் நேரம் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு வர காத்திருக்கின்றது டீ கடை. இதோ உங்கள் எங்கள் அன்பின் VMS ராம்குமாரின் கைவண்ணத்தில் டீ கடை உங்களுக்காக.

0: காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகீக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர் பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன?
1: ராயபுரமா?
2: ஆமா.
0: இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
3: கவுடமணி செந்திலே
1: சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க.
0: இந்த லௌகீக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல்,
1: கரெக்டா சொல்றாரு,
0: சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் எனும் இந்த பழம் கிடைக்கும்.
1: என்ன
0: சலசலப்பு! எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: வீட்டில் டீயை குடிச்சிட்டு கொள்ளைக்கு போகலான்னா ஒருத்தனையும் காணா.
1: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, மந்தைக்கு போகணும். எவனாவது கிடைச்சான்னா ஓசியில் டீ சாப்பிட்டு போனோம் தான் எவனையும் காணுமே.
2: சரி, இன்னைக்கு நம்ம காசுலாம் டீயை குடிக்கிற போல இருக்கு.
1: ஆ, மாட்டிங்கடா கோவிந்தா. ஆ,
3: ஏண்டா பட்ட சூடா ஒரு டீயை போடு.
4: சூடா நெருப்புதா அள்ளி தரணும்.
3: டேய், நான்லாம் டீ கோழிடா, எதை கொடுத்தாலும் முழுங்குவேன். டீயை போடு, காசு கொடுக்குறோம்டா காசு.
4: குட்டி குட்டிய,
3: இதையும் டீன்னு குடிக்கிறோம்ல அந்த தெனா வட்டுறா.
1: கோவிந்தா
3: வா கோவிந்தா, டீ குடிக்கிறியா?
1: சொல்லு கோவிந்தா.
3: தம்பிக்கு ஒரு டீயை போடப்பா.
0: நமக்கு யோகம்ப்பா, வந்து மாட்டினான்ல, இன்னைக்கு இவன் தலையில மிளகா அரைச்சிருவான்.
1: கோவிந்தா வசமா மாட்டிக்கிட்டான், இன்னைக்கு இவன் தலையில மிளகா அரைச்சிருவான்.
4: போட்டோம்ப்பா.
1: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
3: ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா?
1: ஆமா கோவிந்தா.
3: என்ன பாவல சூடா போட்டுருக்க?
0: முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும்.
1: சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும்.
3: கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்கா?
1: ஆமா கோவிந்தா.
3: கெட்ட பைய, சூடாவே போட்டு பழகிட்டான்.
4: காலையில வாழட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களையா? இது நியாயமாயா? இந்த எடுபட்டு பைய மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்காரைய ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா? பாருடா பாரு பாருடா, காஞ்சி கறி ஆயிடுச்சு. ஏண்டா பட்டைய ராமத்தையும் போட்டு ஆறு ஆட்டையும் போட வந்தீங்க? உங்களை விட மாட்டேன்டா.

0: என்ன வயலு, ஒரு எட்டு நாள் பீடி கொடுத்தா தம்பி.
1: என்ன பீடி?
0: பூமார்க்கு பீடி கொடு. இந்த ஆருக்கு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வயலு. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான்.
1: நாளை கழிச்சு?
0: நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு.
1: தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற?
0: இல்லப்பா, சின்னம்மா மக. குடு,
1: பீடியே இல்லனே.
0: இல்லாதான் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா, வகுத்த கலக்குது. குடு, கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும். நாங்களா வர்றோம்?
2: என்ன பாத்துக்கிட்டே இருக்க?
0: எது
2: என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க?
0: சில்லற காசு போப்பா, நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா கலாம் நடந்திருக்கேன். சில்லற காசு வேணும் மாப்பிள? சில்லற காசு
2: காசு இல்லாம என்னத்துக்கு கிடை? வேற தோல்ல தூண்டு.
0: திரும்பி
2: பார்க்கலாம், ஓடு.

0: என்னடா
1: அங்க பாருங்கண்ணே,
0: உட்காந்துருக்கா? என்னப்பா
1: எப்படி உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்சலியமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா.
0: என்னது
1: நெருடுது?
0: சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற?
1: ஒரு அஞ்சு நிமிஷம் இவனுக்கு சைக்கிச்சாம நீங்க உட்காரணும்.
0: அறிவிக்கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இதான் வேலையாடா?
1: வேலை கிடக்குது வேலை, நம்ம கவுறுது என்ன ஆகுது?
0: இப்ப நான் உட்காரணும், உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம்.
1: ஆமாண்ணே
0: விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல. நீ
2: போடுங்க.
3: டேய் டீ கேன்சல்.

0: சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களடா. ஏய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். ஏய், என் கையில் தான்.
1: அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மாப்பா,
0: சரிங்களா, சரிங்க
1: அம்மா.

0: கேட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க.
1: கையெடுங்க.
0: ஏன் சைக்கிள் போறீங்களா?
1: இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா?
0: ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில இருந்தவனுங்க 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இழிச்ச வேலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிற மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள.
1: சரி வா போலாம்.
0: உள்ள வெளியே மாப்பிள்ள செத்து கிடக்குமா?
1: முருகேஷ்.
0: எருமையா?
1: அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா?
0: ஏதோ பேய் இருக்கின்றானுங்க,
1: பைத்தியக்காரங்க,
0: பிசாசு இருக்கின்றானுங்க,
1: பயந்தா குழி.
0: அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல, கோபாலு அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா? ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிருவானோ? ஏமாப்ல இவ்வளவு பயம் உள்ளவன்

0: சீக்கிரமா வந்துடா.
1: சரிக்கா.
2: என்ன மாப்பிள்ள, மாமனை கண்டுக்காம போற? எங்க வர?
1: டீ வாங்க.
2: நாங்க சாராய கடையடா போட்டிருக்கோம், நாங்களும் டீ கடை தானடா போட்டிருக்கோம்.
1: எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு.
3: என்னது நல்ல கடையா? டேய், எங்களை விட நல்ல கடை இந்தியா, இங்கிலாந்து, ஈராக்கு போனாலும் கிடைக்காதரா. வந்து வாங்கிட்டு போடா. ஏன் ரப்பரு?

0: வச்சாங்கன்னா ஓடியா போயிடுவான். அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பங்கு பங்கு அங்க பாரு பங்கு.
1: அட பாவிகளா, நாம் போட்ட டீ நாய்க்கா.
2: என்னடா பண்ற நாய்க்கட உத்தர, நாய்க்கு
1: அடி அடி நல்ல அடி.
2: நாய் செத்து போச்சு, நான் யாரா பொறுப்பேன்?
1: அதானே.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

mangotree.online இலங்கை மற்றும் இந்திய நாட்டின் பிரத்யேக உணவு வகைகளை உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வந்து விநியோகிக்கிறார்கள் mangotree.online. நீங்கள் ஆர்டர் செய்யும் உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்கள் மிகுந்த தரத்தோடு மிக குறைந்த விலையில் உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வரப்படுகிறது. mangotree.online-இல் நீங்கள் வாங்கும் பொருட்களின் மதிப்பில் ஒரு பகுதி இலங்கை, இந்தியா மற்றும் அமெரிக்காவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இம்மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்திற்காக செலவிடப்படுவது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.mangotree.online என்ற இணையதளத்தையோ முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் mangotree.online-ஐயோ நாடவும். இலங்கை மற்றும் இந்தியாவின் பிரத்யேக உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்களை இல்லத்தில் இருந்தபடியே mangotree.online-இல் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: பிச்சமனே.
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்கு தான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய்?

0: ஏய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, ஏய் வேணு.
1: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல.
0: அண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
1: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
2: பிச்சுமணி,
0: மிஸ்டர் பிச்சுமணி. You respect, take respect. மரியாதை கொடுத்து மரியாதை வா.
1: அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டேன். சரி சரி, பயப்படாத நீ.
0: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
3: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டு கேனடா பண்ணுவ?
0: பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே என்ன வேலை
1: வாங்கினீங்க? சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
0: This is my appointment order. Government job.
1: சரி.
3: இது நல்ல விஷயம் தானே?
0: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
3: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
0: எது எது எது?
3: பிச்சு வாய தரடா.
0: என்னது?
3: சக்கரை.
0: இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறதுலாம் ஒன்லி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது.
3: நல்ல வேலை கடிச்சு போணும்.
0: பாக் பாக் பாக். ஏய் வாடிங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். பின்னால ஒரு அரசாங்கமே இருக்கடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்ட், போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏய் துணி ஏங்கட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pichu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எல்லா வட்டிய எல்லா எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாய்ப்பு பண்ணு.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
2: அகர முதல எழுத்து

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவால் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநெழுக்காது அல்லவை நீக்கி மரநெழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடைய

வரவேற்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகொருள் கொடுத்தும் பிற்று நிலை மினியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார் மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால்

மெய்யறிவு அதைவிடச் சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர், காமராஜர், பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும், நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து வரும் இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன்.
அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்துறை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரலாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அறியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள்
சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தளால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார்.
இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தம் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரை போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை americantamilradio@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: என்னடா
1: இது என்ன?
0: கண்ணாடியை கழட்டி பாரு, தெரியும்.
1: இது என்ன
0: கலட்டிட்டு கேக்குறான்? சிக்கன் 65
1: தமிழ் தமிழ்
0: தமிழா? தமிழ் என்னது? கோழி 65
1: என்ன விலை?
0: 35
1: 35 அஞ்சு 15 35
0: ஓகே, தின்னுட்டு கிளம்பு.
1: இது என்னன்னு சொன்ன?
0: கோழி 65 சொன்ன.
1: கோழி
0: 65
1: அஞ்சு இங்க இருக்கு, பாக்கி 60 எங்க?
0: ஆஹா, ஆரம்பிச்சுட்டாக்கியா, என்ன சொல்றது?
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

ரத்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி. இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கண்டை கால் பார்த்ததும் உன்னை பின் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நஞ்சம் முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் நெஞ்சை தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன் நீ தீயள்ளி தின்னச் சொல் தின்பேன். உண்டென்று சொல் இல்லை நில்லென்று கொள் என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள் இம்மென்றால் உள்ளதடி சொர்க்கம் நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம்.

தமிழ் தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலம் காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோடர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோடர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஏகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோடர் தமிழரசன் அவர்கள் சொல்லுவது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதும் அல்ல. மக்களை அணி திரட்டி அதிகாரம் மாற்றத்தை உருவாக்குவது நமது அரசியல் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை வருகிற செப்டம்பர் 1, 2018 அவர் நினைவு நாளில் நாம் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகிறோம். மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு முன்வந்திருக்கிறது என்ற பெரும் முயற்சியில் இந்த குறுந்தகட்டை, இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இசையாய் இசையரசு ஸ்ரீபன்ராஜ், குரலாய் வெற்றி, எழுத்தாய் எழில் அமுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.

தை சமைத்தவரோ குப்பையின் ஓரம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், அளித்தெழுத வந்ததுதான் செங்கொடியாகும்.

பிள்ளைகள் சங்கொழித்த ஓசைக்கின்று வயது ஐம்பது வயதாக வயதாக வாலிபமாகும் வரலாறே மானுடத்தின் தத்துவமாகும். எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம் எத்தனையோ தாண்டியும் நம் யாத்திரை தொடரும் யாத்திரை

யாரிருளால் துயர்படும் போதும் வேதனையின் தடைச்சுவர்கள் எதிர்படும் போதும் தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம் தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம் உச்சரித்தால் நெஞ்சில் வரும் ஒளிப்பிரவாகம் ஒளிப்பிரவாகம் பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வய

0: உன் வயல்கள் விடியுமடி வானம் வரையிலே, வானம் வரையிலே, வானம் வரையிலே, வானம் வரையிலே.
1: பெரியார் தொண்டர்களுக்கு போராட்டமே வாழ்க்கை, வாழ்க்கையே போராட்டம்.

வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிராமம், ஒரு மயானம், ஆனால் அதன் கீழே பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் எலும்புக்கூடுகள். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குழந்தை, ஒரு மாணவி, ஒரு இளைஞன், இவர்கள் எங்கே போனார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வழியின் அடையாளமாக இன்று உலகம் பேசும் இடம் செமனி. 1983 முதல் 2009 வரை நீடித்த இலங்கை உள்நாட்டுப் போர் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை பெரிதும் பாதித்திருந்தது. 1983